கொண்டாட்டீங்க. அமையத்திகளா கார்க்கம் கோசாலத்தை சங்கீதம் யாம் அல்லது சமஸ்யா உற்பத்தி பயோ காத்திர சங்கிரகாணி கருணி நமஸ்கார சு ஹலோ டெலிஃபோன் சம்பர்க்கமா சாட்சி டெலிஃபோன் சம்பர்க்கமா சாட்சி உங்களுக்கு ஃபோன் காத்திக்கு ஆன சக்னா அன்சானபே அசத்தி சாட்சி உன்சாலிஸ் சாலிஸ் நம்பர் நேர அன்சானபே சாப்பிடுவாலி சத்திர தீ சே அன்சானபே நௌ ஆர் சார் 17298 को नम्बर में फोन करें कार्यक्रम में सहभागिता बना सकूँ यदि साथी आ